0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு தஜனு தத்திமி தத்திமி தஜ்ஜனு தத்தித தரித தனத தனுத திமித தங்கிடுக்கம் தம் தத்திருக்கிடு
1: தடுக்கம் தன்னு சீர் வீச்சக்கர் தடுக்கம் தன்னு சீர் வீச்சக்கர் கலபுத்து குதிக்கத்து குச்சக்கர் கலபுத்து குதிக்கத்து குச்சக்கர் சீட்கு தொடர் மன்மத்கர் சீட்கு தொடர் மன்மத்கர்